உனக்கும் என் அண்ணா உசு ஒத்தாரினா. மெமானினா இத்தர வையதா. அவன் தாப்புனாக்கும் அக்கே கமாமினையை சிகோ சமெத்தனனுக்காவாக்கி நீ புவந்திரோ திசினா திசிப்பு தித்தரி திமானி திகாயின்னப்பே எம்வந்து தங்கிரக்கி ஏசிங்கே நக்கியதா. நீ காரங்கைனன் திபொங் திபொங்கேய் ஒபிமானோவன் சூன் ஓவத்தங்கா ஒபிமானோவா. Aipon panara ni kakaitaw na kuyanis meto kita. Naya kapeni ang tamerwa. Ariasa ni koroya na konsinge na natayin din ti onorak. Aan ni mayro iya na sina mesipo na ni kapeni. Ay kasi ko metangirana iyon nampu. E nakaya kirapatana na kuntay nga pong. Wapi may suwan suwan wawate nga wapi monowa. Oi, yo iria na tenene. Yaroko neune kukurei.

நகைய அனௌசோ தரிரன மானின இதரவையதா அவன் தாபோ தாபுன கொக்கிக மாமினையை சிகோச மெத்தனனு காவக்கி நிப்புவந்திரோ திசின திசிப்பு தித்தரி திமானி திகைன்னபே எம்மந்து தங்கிரக்கி சிங்கே நக்கியதா நிகாரங்கைனன் திபொங்க ஒப்பி மோனோவ சோன் ஒவ்வ தங்க ஒப்பி மோனோவ Aipon panara ni kakaitaw na kuyanis metokita na iyakapin yan tamerwa ariasan karoya na kunsinge na natayin din tiyon noraki. Awaan na mayro iyan asina mesipu na ni kapeni ay kasi kumitangira na iyon nampu. E na kaya kirapata na dapungay wapi may suwan suwan wanga wapi monowa. Ayon na pahidiyan at yanini ariatangiraki.

0: பெண்கள் பவுனரே நினைந்த நான் பொருளாய் ஓட போன் யோன் தி தாதா
1: ஒரு அங்கை கோவனா
0: Yeah, money!